ஹர்ஹர்லிஹப்பாய சோபாவந்தீனாரக கோர்மக குணங்காய பேப்கடே குண ஸ்தம்பல சௌரை வாசிப்பாய கோர்மக சயசுமானிய ஹர்ஹர் மனப்பாய சசுரே பெய்கே பேர்வச தோ கித் வித் பாயிய ஆப் நரஞ்சன் அலக் ஆப்பே மேலாய ரகாவ் ஆப்பே ஹி பிரவதே மத் ஹர் நாம் தே ஆயிய வடபாகி சத்குர் மில முக் அமிர்த பாயிய ஹோமே துபதா பின் சஜாய சஹஜே சோக சமாயிய தப் ஆப்பே ஆப் வர்த்ததா ஆப்பே நாயே லாயிய மான்முக் கர்ப ந பாயோ அக்யான் ஏயானே சத்குர் சேவா நா கரே ஃபிர் ஃபிர் பஷ்தானே கர்ப ஜோ

அர் அகமே கோத்திர பார் பிரமக மில சதகுருலாக சீட்டா தின் குர் பஜன சுகான ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மானமுக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோப தூத் பியாயே பிக் நிக்சே போல் புலீட்டா அர் பிரப் ஆன மிலாவோ குர் சாது காச கரட் சதமுக லீட்டா யா நான் குர் கேலாலே குல்லே லாக சங்கத்